0: மர்ம பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ இயம் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஜானி வியுகு
1: மர்ம பாச்சு இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கரே வேர்குவாரோ
0: மார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: மர்மே பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ இயம் ஏக்கரே வேர் குவாரோ
0: அலிஷானி ஹுயு குவாரோ மர்மே பாச்சு
1: இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி ஹுயு குவாரோ
1: மார் மேப்பாச்சோ இடியுனோ ஆர் ரேடியோ